மறிவேறே தி கெவ்வரு பட்டம் சுப்பிரமணிய ஐயர் விரச்சித கிருதி லதாங்கிராக கண்ட சாப்பு தாளதலிதே. நவ் அ கம்போசிஷன் ஆஃப் பட்டம் சுப்பிரமணிய ஐயர் செட் டு லதாங்கிராக கண்ட சாப்பு தாள. மறிவேறே தி கெவ்வரு

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது அல்லம் துர்கா பிரசாத் அவர்களின் கோட்டுவாத்திய இசை கேட்கலாம். சேத்தலை ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக ஸ்ரீ மகா கணபதி ரவதுமாம் கௌள ராகம் மிஸ்ர சாப்பு தாளத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a Gotuvadyam recital by Allam Durga Prasad. He begins with Shri Mahaganapati Ravatumam.

0: ராகம் டிடிஹெச்சில் அல்லம் துர்கா பிரசாத் அவர்களின் கோட்டுவாதி இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கடம். அடுத்து கோரின வர ராமப்பிரியா ராகம் ரூபக தாளத்தில் பட்னம் சுப்பிரமணியர் கீர்த்தனை.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a Gotuvadiyam recital by Allam Durga Prasad. He is accompanied on the Mridangam by Sheerthalai R. Anantakrishnan and on the Gattam by Vaikam R. Gopalakrishnan. He now presents Korina Varamu in Rag Ramapriya set to Rupakam Tal, a composition by Patnam Subramani Iyer.

0: ராகம் டிடிஹெச்சில் இதுவரை அல்லம் துர்கா பிரசாத் அவர்களின் கோட்டுவாதிய இசை கேட்டீர்கள். சேத்தலை ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a Gotuvadiyam by Allam Durga Prasad. He was accompanied on the Mridangam by Shethalai R. Ananthakrishnan and on the Gattam by Vaikam R. Gopalakrishnan. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

கிட்ட தாத்திர கதி கிட்ட கத்த திக்கிட்ட கத்த கதி கன தா கிட்ட நா கிட்ட தான திக்கிட்ட தாத்திர கதி கிட்ட கத்த திக்கிட்ட கத்த கதிங்க நா கிட்ட நா கிட்ட தான திக்கிட்ட கத்த திக்கிட்ட கத்த நா கிட்ட நா கிட்ட

0: தகுந்த இடம்.
1: ஷிதாபி ஆப் சுன் ரஹே தே நாத் பிரம்மே, ஷீர் காஜி எஸ் கோவிந்தராஜன் கா ராகம் கல்யாணி மே கயன்.